lo ge bla ge ning su nan ba ta che na xiong yin chen ming le ya ta xin ki pu jong si ti na ba kong ge yin na zhi xin ni men yan pu nian li zhen zu yong ba ge zhen lan le ya zhen zhi xiong yin nam ga ngo xi ni me chuo zhi zi mo ba ta tuo zi xiao bei kan long ha jiang zang yan pu nian li zhen ye ti li nen song ji xi ge zi chong yi sam zhu zi qu jia dan xia jia dan chong zi ye ji ge wong guo ke tu jin ki a ni me yin ne tang bu di guo zu song xian ki song xie di zhi ge xue jie yin na chong zi yu mi len ge chang ma ya pu 王国推荐周不用别这些民间学术团魁北洋他的铁路康别及时民间这些月北那里前上的年薪宁国内拖住了拖住了也主持于魁北路三文队内佩佩因斯提南下罗伊天南南北一面来王国了所谓拖住周不用别民间雄鹰了

0: ཁྱི ཕྱད མམ་ཅི་ལ་ཡ་ཁན་ཅི་ཡ་དེ་དེ་ཡིལ་ད་དེ་ང་ཅུ་གི་ཕུལུག་སོ་བ་རིག་བེན་ན་ལོ་ལ་ཡ་ཡ་ནེ་ཤི་དེ་ཁན་ཅི་ལ་ཡ་མུན་ཅི་ན་གུ་ཡ་ན་ལ་ཤི་ཟན་ད་ད་རི་ང་ཅུ་ཁ་རེ་སན་ཁ་གུ་ལ་ཡ་ཡ་ཅི་ཡ་ཅི་ད་ཡིན་ལ་ལ་ང་རང་ཅུ་ཁ་རེ་སན་ཕུལུག་སོ་རིག་བེན་ན་ལོ་ལ་ཡ་ན་ཅི་དེ་ཡ་ཁ་རེ་མུན་ཅི་ ye yun kang rong li ya, ane ne shi di shuk je, ane di wang zhe chi le di nyam je, ane kui de ya, nga tang zhu mi da ma tuwe son je, ke ju tuan ya son je, mi chi zhum che ma tuwe son, din zhe se ne ne da mang gu ju tuan je, ane na zhi di ka re se ne ne ge yu se, dang nga rang zhu ka re se ne ting du su re ge na zhi di ka re yu re se ne, mian tan si le bo re,
1: nga
0: rang zhu ka re se ne, zhung lu ge su re ge ka re yu re se ne na zhi di ya, mian shen jing ma pi se,
1: 都是吃着那个人就拿着的比如我人就比如说这个前面拿着的龙年开药是吃着那我们就都是吃我人龙年开药是哦那是家里的都是面汤是吃是吧龙年开药那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是
0: 我有点感觉，别的吃香的，俺说有这边谈的，那这点吃香的，有的做起学开的人是呢，龙的开药是吃香的，龙的开的是呢，吃龙，但给其他人给送不能行的开的是呢，别的吃香的，别的八卦当这点那个泡皮那些，莫在那老里啊，吃多久是干了久，开的多久，莫在看了过的是呢，鸡翁开这些的那那的那个周围那些，养鸭人做开的是呢，擦张特别，别的吃香的，俺人是吃了里啊，看了这些，别的吃香的谈的啥样忙，谁都火锅的是吧？
1: 热热热了，
0: 火锅送这开的是呢，啥些那老里啊，吃完个不都好开了久，谁的，这个谁啥时候能吃了嘛？团圆都干了呀，吃了个那龙西不的给不用钱。 这是姐姐，那子的开的是那男幼年有人。
1: 哦，那是。
0: 就是姐姐，擦张头发，打点那同桌开的是那个人给团里送不能行，这卡起开的要的是，得不占穷钱。
1: 哦，那是。
0: 当然的，第二个人是七龙的，南龙九个明白开的要的是那个人是，别人吃香的，第二个人呢，啥就托不打，别人吃香的，看个给别，看个给别团子那老里啊，看个给别团里啊，这是，将来这下嘛，给也送这那老大大嘛，对不起嘛，特别送这得不占穷钱，也那子的开了的，当得不些那的，大大个人是。 当个咱也那是，过早的呢。
1: 那是那是。
0: 人家这样得不偿穷钱，也那是得请人来，要是有的。但今天的开的要的是那个样子，电脑里呢，今天的开的是那边那做，别人吃香的，等个样子，退休的，个样子的开了我的是那老了吃活动做吃香饼呢，退休人呢开的是那吃些特别那是用药。电脑一样开的要的是那个样子，今年收购那也一百多只。
1: 嗯，那是。
0: 伢那电脑吃咖啡呢，伢那电脑开的是那个样子，龙脊骨那些。
1: 当时上这个，就动作来跟前，你像看的是那个样子，一直跑年来要人呢。啊，那那是那是，但我那给了矿里啊，谁不是拉水难受？但第一，有的建的不是呢，但有建的做的都完了，但第矿里啊、锻炼啊、拉过天啊，这些完了。
0: 嗯。
1: 提醒一辈呢，你，大家那么晚一把吃香，那么些茶不有点上吧？当地旅游吧，老规矩，他都吃当呀，他都这边拉过家去。
0: 嗯嗯嗯。
1: 提醒等对上吧，一辈呢，你还是别的我的，他都穷人当真那里也团圆多啊。
0: 是是是。
1: 我别他都见面见对上么，好不当的就吃过去去。
0: 啊，你哦，你现在他能没有拉过去，但是你也当回去见面都是。听这个年头，团圆的话，你说他说你给哪个送养给矿给他那地儿吧？起租给他说那边团的，没人哪里拉过去，他都是几个人了。人呢？那是那是。今都是第一，今第一的才有的，他的意思呢，有他我那他的意思呢，手里的啥都要的。
1: 啊，那是那是。
0: 那我们下边呢，团圆上呢，他的是那个人是。 别人吃香的，都不见啥也干了，是不是嘛？吃吧呀，别人农民那边的饮料送着，芒果冬叶送着，伢那点呢？俺们说过不到，种芒果月的节，你看了不是是？过种芒果月呗，你看了啥也送着？伢那点呢？六十差不多，这啥也送着？你这个看了不是是？第几钱？电脑老里呀，都很多团队推出的呀，看来是特别需要的，早期学的，俺们说，那这点那年忙些的，年忙也能俺做看来是那老送去矿里呀，俺们说，你也呀。 遇到路，那俺们就过田里呀，哎呀，两个车间对对讲，对对讲，看来是那年忙才干过人呢。
1: 哦，那是那是。
0: 见过车，但没修路看来是呢，日子日子都要着的了，一年嘞，谈到人心，跟这芒果跟这要嘛的呢。
1: 哦，那是那是。
0: 那对面也对了，俺们是对对讲了呀，没三大九那么套的一年嘞，干过了没，收收钱也是，今年错啊对了，没听这松山，看就没就这看了不是。
1: 第三只是。
0: 那是俺们是。对面对讲了呀，那边吃的这芒果面对讲了呀，那俺们是。 동주간에 가지시다 뱃들레네 디간이야 고호제 대대들간이야 칼라디엘 딱딱딱딱 마셉체
1: 그렇게
0: 대들간이야 출로네 와메 게다 인구제지만
1: 어제 다가란
0: 출로네 와메 게다 디게세 양디나로로 무투야 로레 치유네제 나 락토가 카레스는 카바던 저제제 뱃덕으로 언제 고고 유두가 미디 카레스는 수구대 숭대야 갈로 그랬으는 거 한수 류고 추주대 딱딱 마대체체 수구 숭도 쇼윤 거래
1: 아
0: 수구 숭도 쇼윤도가 나와 메베타네 카레스는 코베 나로 다 미수구 숭디 나로 류수 나로네 숭도 쇼윤도 숭세는 거 한수 표면 벼소리 변하러 숨불은 시리 숭세는 롱피에 주제
1: 롱도
0: 피에요도가 너로 롱도 피에 간래야 나 취긴도 탄들은 시제네 Bina cha sana thakwa phaya sanche, anu kongdiyao gyabche di nalo di cheya sanche, anu moche di chorin di cheche di yundu gana, anu naza di phaya liya, anu dusi ya khala uja sana, gyugin dusi cheche, anu ya naza di dusi na yungo aris.
1: Oon, lasi lasi, tangwa niya gyala sumu thakara arisya, ta di xa kharas nu shunu lu juung kanglo liya, ta di xa chombren kanglo liya, chik tuanzaa mangu jorwa sacha da dinche, di xa kharas nu anu chonan chi segi, anu sacha chosa dinche mangu jorwa argan da laso wa. Tā tāng tō kā rā sō ngā zui lō zai zi ngō nē chā xiāb yī nē lē tō ā jīg sēn shū kī tū zui dē yā ā nē chū lō lī yā shuā yā gā tā tā tā rū gu rū bā
0: dī
1: nē ā nē bī rā dī nē chā mū shib jī tōng gu rū bā tā kā dī xā nēm shī cā bī yī tū zan bā ā jīg tōng shē tū zan bā ā nē wā yā dī yā gā gā tī rīng kī kā rā sō ngā mī chō nā dī kā chā sā jē yā yā ngā xīn tā kā sā jī jē jē yī nā wā dī sēk sē sā kā rū gu rū bā chū lō lī yā ā nē chō gu chū lō lī bī jē ā nē lā kā bā gyab jē tū sī tī zō yī nē lē gyōn chā bā shē nā wā rū bā
0: rē nē tā tōng zū bē tā ngā rā ngā rā sō nē nā wā mā xā bā chē chē o tā tī kī bā tī chī chū nō o tā tī sū gu yā kā lā wā rā sō nē o tī jē chē nē tī jē yung gu rī sā bē jē tī chō nā tī jē mē tū kā lī yā ā nē nā wā mē bē tō nē yā jī tōng zū mā ngā chē pō tū kā lē tā rē nē bā kā chē yung tū kā lē ā ngā tāng gu gu tā nā ngā tā mē tā rā yā lēng tū kā ngā kio kā kio dē shā sā
1: jē
0: jē sā ā nē tī chē chē nā tsū nē nē shī nē dē yā nā wā shā mō tō mā nō kōng lī yā ngā rā tsū ngō ngō chē bē nē chā shā nē chī lī yā chū tū kā lī yā nē kā lā kā lī yā kā rē sā nē dōng yē dī sī dōng gu rī dē lē yī nē kā chē kā rē sā nē ā kā kōng bā tā kā bē tā cē mē
1: bā chī chē
0: jī nī sūm sī lē dōng yē sā nē nē chū lō lī yā ngā rā tsū tā nē chā shā nē bā kā tā nē chē jī nē chī mō chē nā chī mbī yī nē lē lā kā bē dōng chū kā lē sā bā sō mā chē yā sā nē dī kā lī yā kā rē gyab gu yā sā nē mē shī nā gu yā sā nē nē kā lī yā nē nā wā chē shī hu wā mā rā nē dī
1: kā lī yā nē nā tsā dē nā yung gu rī gyanggo le nganzu kharasun shunu lujun te liya nesi di mang yuwa gyugin zo di ne le ta nganzu pige jik tu gyu ne cowe nalo le ya jik sempi da tenze ma dam parwa tona ma cheb tenze gan zhugur war
0: jizan
1: nganzu tenge cu yim na yinji minji nam gyu ki cowe kumsi te liya jik gyundo danya te liya yisab nang gu gis
2: Yuto sanin guangba chui migi sorzi le chung bendin gyu si xiong Pulu suri manyam kongpi to Yun ne yun tu terchir nyam tu bie
3: Tata keji sen simpati ni Penchong lung tin ni tin ne kong Pege lung tin chi Dedang lu ti tetong li zin Parnang menkang sipati shi